0: ஹாய் நமஸ்கார யா நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கலாம் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 எஃப்எம் ரங்க ரங்கதா பதில்
5: ಕೇಳಿ. ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆಯ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ?
6: ಭಾರತ ಸರ್ಕಾರ ಕಾ ಲಕ್ಷ ಸೋಲಾರ್ ಪವರ್ ಸೇ ಬಿಜಲಿ ಬಿಲ್ ಜೀರೋ ಕರ್ನೆ ಕಾ ಭೀ ಹೈ.
5: ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆ ಸೂರ್ಯಘರ್ ಆಗುತ್ತೆ, ಅಂದ್ರೆ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ ಜೀರೋ. ಮತ್ತು ಹೆಚ್ಚುವರಿ ವಿದ್ಯುತ್ ನ ಉತ್ಪಾದನೆ ಆದ್ರೆ ವಿದ್ಯುತ್ ಗ್ರಿಡ್ ಗೆ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಹಣ ಗಳಿಸಬಹುದು. ಹಾಗಾದ್ರೆ ಮತ್ತೆ ಯಾಕೆ ತಡ? ಇಂದೇ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ .gov.in ನಲ್ಲಿ.

107.8 FM ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார்

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தான் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூரு எழுதியும் நாங்களே நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்தி மித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்க நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களோ துர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டைத்தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகக்கார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னெங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மோத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்த தெருடு பெரு நோக்க போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்கள் நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதிலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனிலும் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்மபல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லான்ட்டே உத்தேஜனை இல்லான்ட்டே பிரயத்னம் இல்லான்ட்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ பகையில் பழக்க பரியோகம் நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேரம் எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவுல நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னொல்லுண்டு. வேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவு. தெரியாததுலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தை பர்த்திடோகு சகரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்கள் தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியரிச்சங்க. ஆ கீழறிமரே தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்தில் முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்தில் சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேசுபாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். ஸ்ரோத்திரங்களே, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக்காயிட்டுள்ளோ கேபி அப்துல் காதர் குத்தெத்தூரு அயல்டோ நல்ல தெரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிறோ மாணவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுண்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டின்ட்டுள்ளோ நான் நீங்களும் சேஃபில் குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நாங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா நாங்களே நாங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நாங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும் நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நாங்கமே குருதி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும் தண்டைத்தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு ஜீவனத்தோ பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நாங்கக்கு நல்ல சகக்கார தண்டு நாங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நாங்கக்கு இன்னிங்கு காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்தும் தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா துனியா ஒரு டொங்குரு திதிர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல இன்னொருத்தரு தப்பு தேடுற முன்னலோ நாங்களும் தப்புற சமாக்கிட்டு காட்டணும் தண்டை தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மனல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதிலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம் தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்மபல விருத்தி ஆகும் நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குற ஏனி எஞ்சி நில்லு நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு நின்று ஜீவிதத்தை பிரகாஷமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம் சாதனை இல்லாண்டே உத்தேஜன இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவில் செல்றது நேரு நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் பூடாண்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க வரையோகும் நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகண்டு போயப்பா அல்லாஹுரை தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு வேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதிலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவும் தெரியாததிரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும் துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தோ பர்த்திடோகு சகரிசியங்கு நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குறது சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்கள் தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க ஆ கீழறிமரே தண்டு ஜீவிதத்தோ சரித்திரோ புட்டத்திரே முன்னலு கீறிட்டி எடுக்கணும் நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும் பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும் ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேற தெருளே முன்னல் போகணும் சுக்க துக்க ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திரம் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மாணவியத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேர்ஸ் பாட்டியப்பா ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு

ஹாய், என் குரு கிரண் பார்த்துட்டு வந்துள்ள நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.